0: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி
1: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் தி ரெஸ்பான்சிபிள் ஜுவல்லர். மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸில் நின்றுள்ள ஓரோ ஜுவல்லரி பீஸுகளும் எத்திக்கலி சோர்ஸ்ட் ஆன. அதோடொப்பம் மலபார் ப்ரோமிஸ் நல்குன கம்ப்ளீட் ட்ரான்ஸ்பரன்சியும்.
2: இன் அசோசியேஷன் வித்
3: கமர்ஷியல் பேங்க், we are saving more turns dreams into reality. கமர்ஷியல் பேங்க்ஸ் 5 மில்லியன் ரியால்ஸ் ட்ரீம், ட்ரீம் பிகர். Naseem Healthcare, no queues, no hassle. Just book your appointment on the Naseem Hayat app and experience faster consultations. Download it today.
4: And Lulu, hypermarkets, supermarkets and department stores where the world comes to shop.
5: Just feel like you're home.
6: Oona Paata, brought to you by
7: பார்த்தாஸ் பர்வா வில்லேஜ். குடும்பங்களுடையும் கூட்டுகாருடையும் ஓணம் இத்தவணை கத்தரில் பார்த்தாஸ்.
8: பார்த்தாஸ், ஒன் ஸ்டாப் ஷாப் ஃபார் ஃபேமிலி.

0: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி
1: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் தி ரெஸ்பான்சிபிள் ஜுவல்லர். மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸில் நின்றுள்ள ஓரோ ஜுவல்லரி பீஸுகளும் எத்திக்கலி சோர்ஸ்ட் ஆன. அதோடொப்பம் மலபார் ப்ராமிஸ் நல்குன கம்ப்ளீட் ட்ரான்ஸ்பரன்சியும்.
2: இன் அசோசியேஷன் வித்
3: கமர்ஷியல் பேங்க், we are saving more turns dreams into reality. கமர்ஷியல் பேங்க்ஸ் 5 மில்லியன் ரியால்ஸ் ட்ரீம், ட்ரீம் பிகர். Naseem Healthcare, no queues, no hassle. Just book your appointment on the Naseem Hayat app and experience faster consultations. Download it today.
4: And Lulu, hypermarkets, supermarkets and department stores where the world comes to shop.
5: Just feel like you're home.
1: Chennai Beats.
6: Tamu, head of the hour.
7: In the art of Podhumakulanda.

0: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி
1: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் the responsible jeweler. மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸில் நின்றுள்ள ஓரோ ஜுவல்லரி பீஸுகளும் எத்திக்கலி சோர்ஸ்ட் ஆன. அதோடப்பம் மலபார் ப்ரோமிஸ் நல்குன கம்ப்ளீட் ட்ரான்ஸ்பரன்சியும்.
2: In association with
3: Commercial Bank, we are saving more, turns dreams into reality. Commercial Bank's 5 million riyals dream. Dream bigger. Naseem Healthcare. No queues, no hassle. Just book your appointment on the Naseem Hayat app and experience faster consultations. Download it today.
4: And Lulu. Hypermarkets, supermarkets and department stores where the world comes to shop. Just feel

0: Factors. Radio Suno 91.7 FM. Qatar's happiness frequency. Now available on Huawei App Gallery. Home delivery. Brought to you by
1: Parthas Barva Village. குடும்பங்களுடையும் கூட்டுகாருடையும் ஓணம் இத்தவணை கத்தரில் Parthas.
0: One stop shop for family.

0: எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் சேதுபதி.
1: You're listening to Radio
0: Suno. You're listening to Radio Suno. கேட்டு கேட்டு கூட்டு கூட
1: சென்னை பீட்ஸ்.
2: தமிழ் ஹெட் ஆஃப் தி ஆர்.
3: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

0: in association with Nesto Hypermarket. Now open at Old Passport Office, Karafa. Nesto, all that you need.
1: பர்வா வில்லேஜ் குடும்பங்களுடையும் கூட்டுகாருடையும் ஓணம் இத்தவணை கத்தரில் பார்த்தாசுரப்பா.